0: நமஸ்கார்
1: ஸ்ரோத்ரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்தபு போல இன்று பூக்கும் இந்த காலை பொழுதை எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறுக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் மறுக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமாகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5 MHz நாடிய மோடு மெகஸ் 91.5, 95.6, 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 முதல் 8 உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோ அல்லவா. இன்றைக்கு நாடுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2 தேதி.

உங்களுக்கு சில அறிவிப்புகள். இன்றைக்கு நாடுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2 காலை 9 அலிபிரியா வக்வா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு கஞ்சி வார்த்தலும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். மொரிஷஸ் தமிழ் ஐக்கியம் மேலும் மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு விடுக்கும் அறிவிப்பாவது நாளைக்கு திங்கட்கிழமை 3 ஆகஸ்ட் மாதம் 3 ஆதி 15 பிற்கு திருவிழாவினையொட்டி இபன் ஆற்றங்கரையில் காலை 9 கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்த உள்ளது. தமிழ் மாதங்களில் ஆன்மீகச் சிறப்பு மிக்க மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதம். இந்த மாதம் முழுவதும் அன்னை சக்தியின் அருள் பெருகும் காலம் என்று நம் முன்னோர்கள் நம்பியுள்ளனர். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடிப்பூரம் போன்ற தினங்களில் மாரியம்மன், காளியம்மன், துர்கையம்மன் மற்றும் படசக்தி தேவிகளை பக்தர்கள் விரதம் பெருந்து வழிபடுகின்றனர். ஆடி மாதத்தில் மேலும் பல தீர்க்கோகளில் நடி

அபிஷேகம் தீபாரதனை கஞ்சி வார்த்தலும் சிறப்பு பாடும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். ஆடி இந்த அன்னை அம்மனின் கருணை அனைவரின் வாழ்க்கையிலும் நம்பிக்கை, தைரியம் மற்றும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும்.

0: இன்றைய காலை சிந்தனை வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புகள் அடங்காது, அது என்றுமே எதிர்த்தல்கள் மட்டுமே அடக்கும் அடங்கும்.
1: With Ajisundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

ஆமாம், உங்களுக்கு தெரிந்தவரை வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு ஆடி கிருத்திகை திருநாள். எனவே இந்த ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு நமது நாட்டில் சில திருக்கோள்களில் ஆடி கிருத்திகை காவடி திருவிழா சிறும் சிறப்புமா நடைபெறும். எனவே இதனையொட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். முருகனை செந்தில் முதல்வனே மாயூன், முருகனே ஈசன் மகனே, ஒரு கைமுகம் தம்பியே, உன்னுடைய தந்தைக்கால் இப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவோம் நாம்.

ஆடி கிருத்திகை காவடி விரதம் முருகப்பெருமானின் அருள் பெறும் புனித விரதம். ஆடி மாட கிருத்திகை தினம் முருகப்பெருமானுக்கு மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் பெறந்த காவடி எடுத்து பால்குடம் சுமந்து வேல் வேல் வெற்றிவேல் என்று பக்தியுடன் முருகப்பெருமானை வழிபாடுகிறார்கள். ஆடி கிருத்திகை விரதத்தின் முக்கியத்துவம் மனம் உடல் ஆன்மா தூய்மையடைய உதவுகிறது. முருகப்பெருமானின் அருளால் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் செழிப்பு நிலைக்கும்.

முருகப்பெருமான் தமிழர்களின் நிறைய தெய்வமாக போற்றப்படுகிறார். ஞானம், வீரம், கருணை மற்றும் வெற்றியின் வடிவமாக விளங்கும் அவர் பக்தர்களின் துன்பங்களை நீக்கி நல்ல வழியில் நடத்துபவர் என்றும் நம்பப்படுகிறது. முருகப்பெருமானை மனமாற வழிபடுவதால் மன அமைதி, தன்னம்பிக்கை மற்றும் நல்ல சிந்தனை வளர்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளை தாண்டும் மன வலிமையும் இறை நம்பிக்கையும் கிடைக்கிறது. கல்வி, தொழில், குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வேண்டி பலர் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.

தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும் தெய்வம் முருகப்பெருமான். சிவபெருமானின் அருளும் அன்னை பார்வதியின் அன்பும் இணைந்த ஞான சக்தியாக முருகப்பெருமான் விளங்குகிறார். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமான் பக்தர்கள் அறியாமையே அகற்ற ஞான ஒளியை வழங்குபவர் என்று நம்பப்படுவார்.

முருக பெருமானின் திருக்கரத்தில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் அடையாளம் நம் மனதில் இருக்கும் பயம் மறியாமை அகங்காரம் போராமை கோபம் போன்ற தீய குணங்களை அடுத்து நல்லொழுக்கம் அன்பு தைரியம் மற்றும் உண்மையின் பாதையில் நடக்க வழிகாட்டுவதாக பக்தர்கள் கருதுகின்றனர் முருகப்பெருமானை தினமும் மனமாற வழிபடுவதால் மன அமைதிக்கு இருக்கிறது கவலைகள் குறைக்கின்றன வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமை அதிகரிக்கிறது இறை நம்பிக்கை நம்மை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் வாட தூண்டுகிறது

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு நாடக்கடமை ஆகஸ்ட் மாதம் 2 தேதி அடுத்த பாடலை நாம் மல்யூன் பாகூர் சேர்ந்து தேசிகா மீது மேலும் கிசந்தன் அஸ்லே மேலும் ரிஷ்னா நிலேஷ் உவந்த் சரையா கேஷினி ஆயுஷ் கொடகன் அணவி லட்சுமி கியான் ஆகியோருக்கு மம்புடன் நாம் உடகிக்கிட்டோம். மேலும் அடுத்த பாடலை நாம் மிகலாய் கம்பா நாயகி ஆறு

இஸ்மாயில் சுந்தரி வாசன் நாகிற்கும் படந்தம் வழங்கிக்கிட்டோம். இன்றைக்கு பிலே ஊரை சேர்ந்த திருமதி நாளிதா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் மகன் யோகன். மேலும் வெகன் அவருடைய துணைவன் செல்வன், அம்மா விமி, அப்பா விஜயன், அக்கா யுவானி, அக்கா செல்வானி, அண்ணன் ஜிதன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் பாப்புலர் மியூசிக் ஊரை சேர்ந்த ஆணவி வெங்கடச்செல்லம் தடந்த பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்கிய அப்பா அம்மா சவிதா, அப்பா விவின், அம்மா அஞ்சினி, தத்தா ராமானுஜன், மாமன் கோவிந்த், கோவிந்தா, வேதன், குவான், குலினா, கியா, அப்பாய் சுபா, மேலும் தானம், வாடி, மாலினி, அம்மாய் அம்பால, சகாதேவன், பி அனுரா, வெங்கடச்செல்லம், ராசன், லட்சுமண பிள்ளை, அம்மாய் வீந்துதா ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் ரிஷ்மா ஊரை சேர்ந்த யுவீஷ் தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் செடியன், மேலும் ரசனம்மா, தோசாவம், பெஞ்சையா, மேலும் குணந்தன், கரம்பன், தைலாம்மா, அம்மா பமீலா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ரிவேதாகி ஊரை சேர்ந்த திருமதி விலம்மா மோகன் மது அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். ஆனந்தி, பவனி, திரியம், திவ்யன், வெங்கடச்செல்லம் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் பெல்ஜியம் வசித்து வரும் அமிலியா ஜகாரி தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா அழகி, அப்பா போலினோ, மேலும் இலா, மாமன் அழகன், சின்னம்மா செல்வி, பெரியப்பா குணால், அம்மாய் உமா, மேலும் அவிஷ், படனி, கங்காது ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் லெஸ்காலி ஊரைச் சேர்ந்த ராஜு, குமிலா தேவி, ஜஸ்ஸினி, ருதிசன், ஆதவன், அம்மாய் நாயகி ஆகியிருக்கும் படம் நாம் வழங்குகின்றோம்.

0: அம்பர்களே, இறைவனை நம்புங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள். முருகப்பெருமானின் அருள் என்றும் உங்களுக்கு வழிகாட்டட்டும். கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது என் அன்பர் ராஜன் கார் வந்திருக்கின்றார். வணக்கமாக 8 மணிக்கு தொழி ராகாலு.
1: வணக்கம் என் அன்பர் சுந்தரம்.
0: வணக்கம் ராஜன் கார். ஹாவ் எ வண்டர்ஃபுல் சண்டே.
1: நன்றி, மிக்க நன்றி.

நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் சுதர்ஷன். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருப்பான், அதுவும் கல்யாணான பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக கணவன் இருப்பான்.